0: ஜா, பாக்கி தானுடுத்தோம். இத்திரையும் காலவாட்டு இ நிருக்கொலிக்கு ஒரு இம்ப்ரூவன்ஸ் உண்டாயில்லும்.
1: நமஸ்தே.
0: நமஸ்தே.
1: வருந்த வழியானும்.
0: அல்ல, போகுந்த வழியா. எந்தாளா வேண்டு உத்தேசம் போனா? பெட்ரோல் டாங்கின் எடுத்து தீப்பட்டு வேட்டு வருதோடா ராஸ்கல்.
2: நின்ன கண்டித்து குறையாள் ஆயல்லோட்டே.
0: ஒன்னு கறங்கி மத்ராஸ், பெங்களூர், பாம்பே, கல்பாத்தி, ஆலப்புழ.